என்ன பாட்டா? அமரன் சினிமா கோசம் ரம்யா பெஹ்ரா அனுராக் குலகர்ணி பாடின பாட విన్నారు. తర్వాత పాట వినే ముందు